ஓடி துறை புலாடி புடவை கருகிரப் சிவாரியா குடிமன் மாடியா லாய் பெட்டி கிருபா சாரியா ஜெய்ஸ்கர் மண் பாவந்தி ஹர் புஜனை ஹாரியா கர்பூர் மாஸ்கா மல்லத் மரட மிஸ்ஸாரியா.